0: பாரு
1: புத்தர பொம்மா புத்தல பொம்மா பத்த புள்ள நீ செத்துரு விடாதே நீ உத்தார் விடாதே
0: மாவுன்னா